0: is, it will be a worrying sign. But that's not something that experts are really penciling in, because RBI has also taken several measures to the larger impact of rupee depreciation. Our purchasing power gets weaker overseas, which means for every import, we are paying much more rupee. For import of oil, which are at elevated prices, we are paying more rupee. Foreign travel is going to get more expensive. And the larger impact of higher crude oil prices will show in various segments of the economy. So therefore, this weakness is a macroeconomic trend to be watched very carefully at this particular time. And war resurgence has not been a good news for us.
1: Right. Thank you so much for getting us those very details, Nisha. This is in regard to the US dollar and you know, the rupee standing up against it. But do remember, in January, it was 90 rupees to a dollar. Today, we're standing at over 96 rupees to the US dollar. Let's just get you break news coming in regard to the shocking custodial death in Tamil Nadu that sparked outrage. 35-year-old Sabari Varman, a remand prisoner lodged at the jail in Kanyakumari, died while in judicial custody. According to the police in Tamil Nadu, he was arrested on the 9th in connection with the alleged possession and sale of banned tobacco. On the 13th, he died inside the district jail. And during the investigation, officials have also found evidence suggesting there was an altercation that had taken place inside the confines of the prison on the night of the 12th. During which Varman was allegedly assaulted by prison personnel. The DMK has launched a sharp attack on the Vijay-led government, alleging that incidents of police brutality are increasing under his rule. And there are also marks that were found on the body of the prisoner.
2: திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற போது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மடப்புறம் கோவில் காவலாளி திரு அஜித்குமார் தாக்கப்பட்டு மரணமடைந்தார் என்ற ஒரு செய்தி வந்தபோது அன்னைக்கு இந்த திரு விஜய் என்ன செஞ்சார், மேடை போட்டு பேசினார், அந்த குடும்பத்தாரை மேடையில் ஏற்றினார். எங்களுடைய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நடந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அந்த குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்டார். அப்போ என்ன பேசினார் இந்த விஜய், சாரி வேண்டாம் சார், எங்களுக்கு நீதி வேண்டும் தான் என்று சொன்ன விஜய் இன்றைக்கு ரீல்ஸ் வேண்டாம், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
3: When Mr. Vijay was the chief minister of today was an opposition leader, he took up the issue of custodial deaths in big scale. Now in his government, the police atrocity is extending to an extent where one death has happened in the prison, 9th the person was remanded, and 13th it is alleged that the death has happened. Within 2 or 3 days, the death has happened from the time of remand. So it raises a serious question about police brutality within the prison. All the more the news is that there were suspected wounds on the body, possibly could be the cause of death, that has been registered by the district magistrate as reported in the media.
1: Right, let's just get you more break news coming out again from Tamil Nadu. It's the AIADMK leader. This is the leader of the AIADMK targeting with the Vijay Sarkar. We are talking about RB Uday Kumar of the AIADMK targeting the governance of the newly formed TDK. Now, the Neta has predicted that Vijay's government will not survive for very long. In fact, Modi will be able to complete their tenure of 5 years, and the government is expected to fall in a matter of 3 years. That's how long they'll last is the, prediction that's being made by the AIADMK leader. So here we have breaking news coming in on NDTV. And do remember that it is, of course, other members, not just AIADMK, but the DMK also, including MK Stalin and his son, Uday Nidhi Stalin, making such similar claims of the survival when it comes to the TDK in Tamil Nadu.
4: திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல, தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு இரட்டை லட்சணத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து, அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிக்கையிலே சேர்த்திருக்கிறார்களே, இதுதான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்ததுதான் களவாளிகள். முதலமைச்சர் தான் எங்களுடைய வெற்றி பெற்ற வேட்பாளர் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்ந்தவர் அவர்தான் களவாளி.
1: Yeah, Vijay, my colleague joining us. Vijay, of course, you know, the opposition there really, you know, not being able to see the TVK governance of Vijay, you know, saying that this is not going to last too long. Something very similar that's being echoed by MK Stalin and his son, Udayanidhi Stalin. Now we have AIADMK saying the same.
5: Yeah, that's right. Both Dravidian parties have been saying that TDK present ruling TDK government won't sustain for long term. Especially now, ADMK senior leader Uday Kumar made remarks saying that this TDK government won't survive for long time, saying the hinting data. There is a possibility for one nation, one election implementation in 2029. So he said along with parliament election in 2029, there is a possibility of state elections also across India. So he asked the cadre, to party functionary cadre, not to worry. And he also said that for that, this TDK government not even to survive for all next 3 years also, because the party surveys with the outside support of alliance partners anytime they could topple this government. But however, on various occasions, TDK and their allies have given clarification over the saying that TDK government will definitely survive for 5 years. Even allies like Congress, left parties and BCK have mentioned saying that they are going to support the TDK government. Definitely they will stand with the TDK government. Even TDK senior leaders, when we ask such questions, whether is there a possibility of the government won't survive for a long time, TDK leaders said any time if election comes, there is a big possibility TDK will gain more than 200 seats. That much people are appreciating, and people have huge support towards TDK government. We have to wait and see what could be the context of ADMK leaders. This is seen as ADMK and DMK just keeping their cadre and functionaries alive. They are making such statements. We have to wait and see how this going forward.
1: Right, Vijay, thank you so much for getting us details of the opposition hitting out at the TDK, saying that it's not going to survive that 5-year tenure, but will fall in a matter of 2 years. With that, we're slipping into a short break. Let's just get into some reactions.
6: அங்கா பரமேஸ்வரி அருணாட்சியோடு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்க போகுது. அப்ப 3 வருஷம் தான் இப்ப இருக்கக்கூடிய விஜயனுடைய தாலைக்கு அரசுடைய ஆயுள் காலம் அப்புறம் நினைக்கிறாங்க. இப்ப முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே பொது உடைமை இயக்கம், அதே போல நம்முடைய திமுகவுடைய தோழமை நடந்தவருடைய இயக்கம் எல்லாம் எப்ப வேணாலும் முட்டை எடுத்துட்டாலும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இந்த செட்டிங் போட்டிருக்கிற போது முட்டு வச்சிருப்பாங்க, ஏதாவது முட்டை தட்டி விட்டுச்சு செட்டிங் வந்து செட் ஆகாம கீழே உழுந்துடும். அது போல இந்த தாவேக்கு அரசு நமக்கு செட் ஆகல, முட்டை தள்ளிட்டா அந்த மூதேவி ஆட்சி கீழே உழுந்துடும். அது எப்படி நமக்கு தெரியாத ஆண்டவனுக்கு தான் தெரியும்.
1: AIADMK leader, they're making these claims of TVK governance not being able to survive in the state of Tamil Nadu. Sipping into a short break, back with a lot more on the other side. Stay on with me.

0: MLA resigned the MLA position and have joined Tamalaga Vetri Kalagam. Yesterday, ADMK General Secretary Edappadi K. Palaniswami comes down heavily against TVK, especially TVK Chief and Chief Minister C. Joseph Vijay. He even called Chief Minister as a thief who is robbing ADMK MLAs to survive the TVK government for next 5 years. So these were all the allegations made by the Edappadi K. Palaniswami, and we also question the TVK government, why they are Chief Minister C. Joseph Vijay himself doing poaching of other party MLA through horse trading. He comes up with many allegations against Chief Minister C. Joseph Vijay and also said TVK is not a pure force. It is doing all kind of politics in Tamil Nadu, which Tamil Nadu has never witnessed. Let's listen into what exactly Edappadi K. Palaniswami mentioned about Chief Minister C. Joseph Vijay.
1: தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு இரட்டை லட்சணத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிகேயிலே சேர்த்திருக்கிறார்களே, இதுதான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துதான் களவாளிகள். முதலமைச்சர் தான் எங்களுடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்த்தவர், அவர்தான் களவாளி.
2: இந்த ஆட்சி 5 வருஷத்துக்கு நிலைக்குன்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா நாடாளுமன்ற மகேந்திரன் பேசும்போது அதை சுட்டி காட்டினாரு. 2029 நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அங்கா பரமேஸ்வரி அருளாட்சியோடு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்க போகுது. அப்ப 3 வருஷம் தான் இப்ப இருக்கக்கூடிய விஜயனுடைய தாவேக்க அரசுடைய ஆயுள் காலம் அப்புறம் நினைக்கிறாங்க. இப்ப முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே பொது உடைமை இயக்கம், அதே போல நம்முடைய திமுகவிலே தோழமை நடந்த இயக்கம் எல்லாம் எப்ப வேணாலும் முட்டை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.

0: of July 11th. The DMK has launched a sharp attack on the Vijay-led government, alleging that incidents of police brutality are increasing under his rule. Let's listen into some of the reactions on this big story from Tamil Nadu.
1: திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற போது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மடப்புறம் கோவில் காவலாளி திரு அஜித்குமார் தாக்கப்பட்டு மரணமடைந்தார் என்ற ஒரு செய்தி வந்தபோது அன்னைக்கு இந்த திரு விஜய் என்ன செஞ்சார், மேடை போட்டு பேசினார், அந்த குடும்பத்தாரை மேடையில் ஏற்றினார். எங்களுடைய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நடந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அந்த குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்டார். அப்போ என்ன பேசினார் இந்த விஜய், சாரி வேண்டாம் சார், எங்களுக்கு நீதி வேண்டும் தான் என்று சொன்ன விஜய் இன்றைக்கு ரீல்ஸ் வேண்டாம், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
2: When Mr. Vijay was the Chief Minister of today was an opposition leader, he took up the issue of custodial deaths in big scale. Now in his government, the police atrocity is extending to an extent where one death has happened in the prison, 9th the person was remanded, and 13th it is alleged that the death has happened. Within 2 or 3 days, the death has happened from the time of remand. So it raises a serious question about police brutality within the prison. All the more the news is that there were suspected wounds on the body, possibly could be the cause of death. That has been registered by the district magistrate as reported in the media.
0: Now shifting focus to a big political controversy ahead of the parliament session in New Delhi. A fresh political battle has erupted over the proposed constitution amendment bill, with the BJP and the Congress trading charges over its intent and impact. Congress MPP Chidambaram has said that the bill's real purpose is not women's reservation, but delimitation of the constituencies. Also, the NCP-SP MP, Supriya Sule, has said that they will only hold discussion on the bill if government will give 50% increase in seats promised in writing. Sources say the government is preparing to bring key constitution amendment bill, but only after ensuring it has the numbers to pass them. The BJP has hit back, calling his claims politically motivated and misleading. The party said delimitation is a constitutional process aimed at ensuring fair representation for citizens. Well, ahead of the session inside the parliament, there are fireworks, and both Congress and other political parties are trading charges with the BJP. But here are these reactions that we are picking up on this big story.
3: हमने मांग नहीं की कोई, इंडिया अलायंस ने कोई मांग नहीं की. हम सिर्फ कह रहे कि 33% रिजर्वेशन जो महिलाओं के लिए लाया है उसको इम्प्लीमेंट कीजिए, ये हमारी मांगे, लिमिटेड मांगे. डीलिमिटेशन की कोई भी मांग इंडिया अलायंस ना एनसीपी एसपी ने की है, हमारी कोई मांग नहीं है. हमारी सिर्फ इतनी मांग सीमित है कि आपने महिलाओं को आरक्षण देने का वायदा किया था, वो वायदा पूरा कीजिए, सिंपल.
0: On NDTV, the news continues. We will be getting you all the breaking updates, including the Noida fire. But it's time to head for a short break, and news continues.

0: সেটাও করেছিলেন ব্লক ভোটের স্বার্থে। তা কোনো লেখিকা আসবেন এখানে আমারই দাবি ছিল, তিনি আসছেন, স্বাগত তাকে।
1: আনিকা মৌকা নেই মিলা নেই বলেঙ্গে, উনকো প্রোটেকশন নেই দিয়া গিয়া, উনকো ইস্তেমাল কিয়া গিয়া, উনকো ফেক দিয়া গিয়া। লেফট ফ্রন্ট ইতনা মুসলমান কো লেকার ইতনা বাত করতে হ্যায়, লেকিন জব উনকা কিতাব লেকার জো সচ বাত ও লিখে হ্যায়, উনকো প্রোটেকশন নেই দিয়া লেফট গভর্নমেন্ট, উনকো ইহাঁ সে ভেজ দিয়া গিয়া থা। আর টিএমসি গভর্নমেন্ট মে তো হর ধর্ম কো লোগো কো সির্ফ ইস্তেমাল কিয়া গিয়া, কি হিন্দু কি মুসলমান। আজ মাননীয় মুখ্যমন্ত্রী শুভেন্দু অধিকারী জি কা গভর্নমেন্ট মে আজ তসলিমা জি আ রে 1 তারিখ কো, ইয়ে হামারে লিয়ে বহুত গর্ব আর খুশি কি বাত হ্যায়, স্পেশালি মহিলা হোনে কে নাতে। আজ জিস তরহ ও উনকা লেখা মে ও প্রতিবাদ কিয়ে হ্যায় হর চিজ মে, বহুত খুশ হ্যায়। উনকা কার্যক্রম মে হামকো বুলায়া যায় কি না যায়, হাম তো উপস্থিত রহেঙ্গে।
2: At the hypocrisy of the free speech ecosystem, Samvidhan Bachao ecosystem, Tasleema Nasreen, a noted author who has written extensively on the kind of persecution of Hindus that has taken place at the hands of Islamists in Bangladesh, is now returning to Kolkata. Instead of welcoming it, the TMC and the ISF and Congress put vote bank above even women's security or women's right to speak. And they are abusing her, threatening her, and they are saying that she should not be there, she should not be allowed. This is their intolerance. Just because she has written about the persecution of Hindus at hands of Islamists, they want to block her, they banned her books, they have abused her, heckled her.
3: Dekhiye, Tasleema Nasreen Bangladesh ka writer the, wo Muslim community ke khilaf, Islam ka, Shariat ke khilaf bahut sare kuch bola hal. তো আমি যে মুসলমানকে খিলাফ বলেঙ্গে উসকো তো ডবল ইঞ্জিন সরকার ইজ্জত করেগে, এ আর বলনে কে দোসরা বাত কে হয়।
4: Right, we have some breaking news coming in from Tamil Nadu. This is a huge action now taken against the TVK functionary who accepted rupees 1 lakh bribe, and a huge action has now been taken against him. His name is N.B. Veera, who accepted rupees 1.3 lakh of bribe. Of course, a war of words erupted over TVK and their corruption drive. This, of course, after the Chief Minister's clarion call against corruption. I want to go across to my colleague Vijay for more on this. Vijay, while DMK and the BJP accused TVK after that issue of bribe came on the surface against N.B. Veera, we now have a swift action taken by TVK against his expelled leader, N.B. Veera.
5: Lisa, that's right. Not only opposition parties like DMK, BJP and ADMK demanded action against the TVK functionary, even own TVK supporters on social media were tagging Chief Minister C. Joseph Vijay, CMO office, and also Party General Secretary N. Anand, demanding to take immediate action against the TVK functionary. Their argument, TVK supporters' argument on social media, was Veera, who was an independent candidate and won on behalf of won as a Panchayat president, joined Tamilaga Vetri Kalagam party 3 years back. So he is bringing bad name to the party, so he should definitely TVK head top high command should take action against the Veera, as the alleged bribery video went viral on social media. Even BJP DMK shared the video and strongly criticized Chief Minister C. Joseph Vijay, as Vijay himself very recently gave voice against any sort of corruption or bribes. Now as we speak, just a while ago only, Chengalpattu district secretary has released a statement taking action against TVK functionary Veera.
4: Right, Vijay. And of course, we're witnessing this strong action against that expelled leader of TVK by the TVK functionary. Let's also take a listen to what Veera Swami, TVK Panchayat, has to say on the on the bribe gate row in Tamil Nadu.
6: சம்பந்தமா பாத்தீங்கன்னா இந்த எனக்கு வந்து செக் வரல சார், இப்பயும் பணம் பரிவர்த்தனை என்கிட்ட இல்ல, எல்லாமே வீடியோ ஜோனல் கண்ட்ரோல்ல இருக்கு சார். எல்லாமே இப்பயும் அவர் பணம் வாங்கணும்னா ஜோனல் கிட்டயும் வீடியோ கிட்டேயே தான் போய் அவர் செஞ்ச வேலைக்கு வந்து பணத்தை அவர் வாங்கிக்கணும். அவரு என்ன பண்றாரு, என்கிட்ட வராரு, ஜேசிபியும் ஏற்கனவே வந்து ஒரு டெத்து சம்பந்தமா ஒரு 25 நாளுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேஷா ஒரு 1.5 லட்சம் வாங்கிட்டு போறாரு சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் வந்து 9ஆம் தேதியும் இன்னொரு 50,000 வந்து ஜிபேலையும் ரெண்டு தவணையா எனக்கு அந்த காசு வாங்கின காசு குடுக்கறாரு. நேர்ல வந்து ஒரு 30,000 குடுக்கறாரு சார். அவரு இத என்ன சொல்றாரு, நான் ஒப்பந்தத்தை அவர் செஞ்ச வேலைக்கு காசு வாங்கின மாதிரி டிஎம்கேல இதே ஒரு ஒன்றிய சேர்மனும் ஒன்றிய கவுன்சிலர் அருண்குமாரும்
4: All right, so swift action has been taken by the TVK functionary on the

0: report the officer directly to him and he will take action.
1: சம்பந்தமா பாத்தீங்கன்னா இந்த எனக்கு வந்து செக் வரல சார், இப்பயும் பணம் பரிவர்த்தனை என்கிட்ட இல்ல, எல்லாமே பிடிஓ ஜோனல் கண்ட்ரோல்ல இருக்கு சார். எல்லாமே இப்பயும் அவர் பணம் வாங்கணும்னா ஜோனல் கிட்டயும் பிடிஓ கிட்டே தான் போய் அவர் அவர் செஞ்ச வேலைக்கு பணத்தை அவர் வாங்கிக்கணும். அவரு என்ன பண்றாரு, என்கிட்ட வராரு. ஜேசிபியும் ஏற்கனவே வந்து ஒரு டெத் சம்பந்தமா ஒரு 25 நாளுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேஷா ஒரு 1.5 லட்சம் வாங்கிட்டு போறாரு சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் வந்து 9ஆம் தேதியும் இன்னொரு 50,000 வந்து ஜிபேலையும் ரெண்டு தவணையா எனக்கு அந்த காசு வாங்கின காசு குடுக்கறாரு. நேர்ல வந்து ஒரு 30,000 குடுக்கறாரு சார். அவரு இத என்ன சொல்றாரு, நான் ஒப்பந்த அவர் செஞ்ச வேலைக்கு காசு வாங்கின மாதிரி டிஎம்கேல இதே ஒரு ஒன்றிய சேர்மனும் ஒன்றிய கவுன்சிலர் அருண் குமாரும்
2: Litigation props up, it is very important that a party in power comes and clarifies on the issue. Now, this is not the first time an allegation is being made against the 3-month-old TVK government. We've already seen what has happened in the case of the land in Palani, the temple land which has been clearly demarcated and settled the name of the temple. An attempt to register that land for a value of 2 crores has been made by the TVK government, and after a severe backlash, it has been backtracked. Similarly, in this particular scenario where a video has now been released and it has been going viral, it is alleged that a person from an union called Mambakam, which is in the outskirts of Chennai, a functionary of the TVK is alleged to be taking a bribe of 1.3 lakhs to be giving out a local contract to a specific individual for one of the jobs to be done.
0: Staying on with stories from Tamil Nadu, a shocking custodial death in the state has now sparked outrage. Victim's relatives have now refused to accept his body and they've also staged a road blockade demanding justice. They allege that Varman's body had injuries caused by police assault. His name? Sabari Varman, a remand prisoner lodged at the Nager Koil district jail in Kanyakumari. He died while in judicial custody. According to the Tamil Nadu police, Sabari Varman was arrested on July 9th, and that is in connection with the alleged possession and sale of banned tobacco in the state. On July 13th, he died inside the jail. During the investigation, officials found evidence suggesting that an altercation had taken place inside the prison on the night of July 12th. The DMK has now launched a sharp attack on the Vijay-led government, alleging that incidents of police brutality are increasing under his rule.
3: திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற போது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மடப்புறம் கோவில் காவலாளி திரு அஜித்குமார் தாக்கப்பட்டு மரணமடைந்தார் என்ற ஒரு செய்தி வந்தபோது அன்னைக்கு இந்த திரு விஜய் என்ன செஞ்சார், மேடை போட்டு பேசினார். அந்த குடும்பத்தாரை மேடையில் ஏற்றினார். எங்களுடைய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நடந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அந்த குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்டார். அப்போ என்ன பேசினார் இந்த விஜய், சாரி வேண்டாம் சார், எங்களுக்கு நீதி வேண்டும் தான் என்று சொன்ன விஜய் இன்றைக்கு ரீல்ஸ் வேண்டாம், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
4: When Mr. Vijay was the chief minister of today was an opposition leader, he took up the issue of custodial deaths in big scale. Now in his government, the police atrocity is extending to an extent where one death has happened in the prison, 9th the person was remanded, and 13th it is alleged that the death has happened. Within 2 or 3 days, the death has happened from the time of remand. So it raises a serious question about police brutality within the prison. All the more the news is that there were suspected wounds on the body, possibly could be the cause of death, that has been registered by the district magistrate as reported in the media.
0: In other news, Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay has now unveiled the latest poster of his much-awaited movie, Jananayagan. His first official promotion of the movie after taking office and after, of course, months of uncertainty. The makers have finally confirmed that the movie will hit theatres across India on July 23rd. NDTV was the first to report that the movie will be releasing in July.
5: A new poster, a new title, and a new political identity. The man once introduced to